நித்தியம் ஜப்பிய தேர நாம் ஜீ போலோ. நித்தியம் ஜப்பிய தேர நாம் ஜீ போலோ. நித்தியம் ஜப்பிய.

0: சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சந்திரநாதா சுப்பிரமணியம்
1: சுப்பிரமணியம்
0: சுப்பிரமணியம் சந்திரநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சந்திரநாதா சுப்பிரமணியம்.